மத்யை நமோஸ்து மதுசூதன வல்லவாயை, லக்ஷ்மியை நமோஸ்து சுபலக்ஷண லக்ஷிதாயை, சித்யை நமோஸ்து சிவசித்த சுப